தாபசலோக சரண்யுடைன ஸ்ரீ தாபசலோக சரண்யுடைன ஸ்ரீபதி நாமசிந்தனே சேகுர சேயு சுகம்பு மாணவா ஸ்ரீபதி நாமசிந்தனே சேகுர